இந்த பூரேகன் கையில் ஹெங்கி துர்மனோராய் சர்தேசா ஹெஞ்சாஷில எஃப்எம் ரெயின்போச்சா வித்ராவணித் சுகம் சங்கீதாச்சே கலையோட தஃடி மர்த்தன டாக்டர் சகுந்தலா பர்ணே ஐக்குயா உதய் பைம்ரோ அணி உபராந்த் दोतर भिकाचे गाणेकार हांची गीतां